தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக்கத்தை தக